வணக்கம். ஒரு சாங் த மை வெஸ்ட் லைஃப் ஃபார் எவர் பிகேன் திஸ் மார்னிங். குட் மார்னிங் இஃப் யூ ஜஸ்ட் ஹேப்பன் டு ஜாயின் அஸ். ஐம் ரமேஷ் அண்ட் ஐம் கோயிங் டு பி வித் யூ டில் நூன் அண்ட் வெல்கம் டு மார்னிங் ரைஸ். த டைம் டிக்ஸ் ஆன் டு 20 minutes பாஸ்ட் 8 o'clock அண்ட் ஷார்ட்லி வி வில் கோ த்ரூ த மார்னிங் பேப்பர்ஸ் அண்ட் லுக்கிங் அட் த ஹெட்லைன் மேக்கிங் ஸ்டோரிஸ் ஹியர் அட் ஹோம் ஃபர்ஸ்ட். அண்ட் த மியூசிக் கண்டினியூஸ் ஆன் 97.4 அண்ட் 97.6 FM island wide and across the world on the web www.slbc.lk.